அந்த பதுமிக நல்லதடி பாப்பா பாலை பொடிந்து தரும் பாப்பா அந்த பதுமிக நல்லதடி பாப்பா பாலை குழைத்து வரும் நாய்தான் பாலை குழைத்து வரும் நாய்தான் அது மனிதர்